0: 当然，做白了村呐，洛阳县有道，第一个家家没有把插销干啥干个，到这白里忙出个三两手把他，没存着些个头脑，拼出来两零十一球吧，对那也白家人的大大大不些了，就得有的。但洛阳第一个没了，当初俺们俺们说了的啊，这么那么大的人俺做，你们都得领钱呢，伊那，伊那个伊才做吧不，给洛阳你们的娘多，看他写个月，给工卡，给洛阳你们的娘多，看他写个月，给工卡送。工卡
1: 送。
0: 那说，他跟着伊那那个呢。
1: ཁྱི ཕྱད མ ཁང ཚོང རེད མ ཁང ཚོང ནས ལ སོ དེ ཆང དོ ལ ཡང ལོ ཞོང དང དེ རེད གདེ ནང གོ ཚོ ཡོད རེད དང ཆི དུང གི རྒྱ ཆ ཆང ལོ ཆང དོ དེ དུས ལ ཆང དོ ས ཁུ ར ཆང དོ ས ཁུ གི ཡོད ལོ ར ན ལ ཡོང ལ སོ ལ སོ ད ང རང ཤེས ས དང ས ཆང དོ ལུང པ རེད ཨ དེ འདྲ ཡོད དེ དེ ཆུང དེ ནི དེ ལ ཤེས ཚ དེ ཚོ བ ཤེས ལེ ཁ ལེ དེ འདྲ ཆུང དེ ཆང དོ ལ པ ཤ ཤེས མ ཆུ ཡོད རེད ལ སོ ina chire ye ji chang jo tanda ji ga thar te leka ge shot ol ta ye ji chang jo tanda na chire
0: re la phai chang do nei sa jo ga sa gang la lo dan ra si phun chu ge chang do thang ve de thang do se yor ba ge
1: yor yor
0: phun chu ge chang do thang ve de thang do se yor ba ge
1: yor yor
0: phun chu ge chang do thang ve de thang do se yor ba ge
1: yor yor
0: phun chu ge chang do thang ve de thang do se yor ba ge
1: yor yor
0: phun chu ge chang do thang ve de thang do se yor ba ge
1: yor yor
0: phun chu ge chang do thang ve de thang do se yor ba ge
1: yor yor
0: Punchu ga chando thangwe da thangdu se yor ba gi
1: yor yor
0: Punchu ga chando thangwe da thangdu se yor ba gi
1: yor yor
0: ta be cha ja de nam len da ta ngam zo pri ga ma che yin ne cha ba ta tin re se man da do li wang thang se man da do ta te zo chei de zo no be se no lo su bun da da ta so so ga da pa yu ga sa shu de la ga yin da do ta ne chen ni ga chei je re yang ga
1: je re re re
0: na ngo jin bi pa sa sia thang ga
1: jin bi jia cha de se thang ga de ge jin ba tu ba din wo de pa jin cha de re da da ta ro na तो रावण का छना जो तातों तो तना चलो आते
0: थांका गोबो से मुझे ना तो छांदो उन्हें नहीं किया ना कुनी जवाहर तो चेंबो चलेंगे
1: ये को छांदो के ताचें डालने तेंडी डालने तना चंचे चलेगा
0: ठीक है